அவசரம் மம சபலமற்றையல்ல மத்தபத்சாபல்யவும் வந்நிது ஜகல்பதே. கும்பசம்பவன் தன்னை கண்டு ராகவன் தானும் தம்பியும் வைதேகியும் சம்பிரம சமன்வ